0: பாக்கறேன், உறுதி பண்றேன்.
1: Good.
0: Eastbound Folsom, Rock Lodry, California license plate, 9 Mary Zebra Edward 861 on a silver Chevy with one.